காசி வலட்ட கண்ணன்பே, காசி வலட்ட தென்னன்பே, மனுசு கமம் மினிசு நீ, காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே.